0: பொருத்திகேந்தரநாஷி ரூனிகிரானே ரூந்தாது ருணிகேந்தரநாஷி
1: Porque el amor lo puede todo. Cantamos por amor.